தல அத்தி நப்புரு சாத்து லே உர நான் நப்புரு சாத்து விச தல அத்தி நப்புரு சாத்து லே உர நான் நப்புரு சாத்து நோய குத்லெட போக்கரனா கம்ம கட்ட நத்தி நப்புரு சாத்து நோய குத்லெட போக்கரனா கம்ம கட்ட நத்தி நப்புரு சாத்து.